காத்து ஓங்க உஷம் சங்கர் சாரு இவங்க பிக்குலன் பாண்டியோ பதாய துர்கேங் புச்சோங் சாங்வாயு சக்கரநாத் நாவே சாங்காரிங் போலோ பாத்தியோ புலோ பிரக்க